மட்டேவ சூரி குருநாராயணம் தான் குரு, குரு சச்சா பெருமகாரு, குரு தொட்டு சர்க்குச்சு பாயா.